பக்க அகால் தியாலேக வேக நாம காம காடா நாத்தே பிரமாத்தே ஜொன்னி மொன்னி நராக நரங்கே நரூபி நரைக்கே அகரம் பரம் கஞ்சே லேக்கே பஜாங் பிரஜா சந்த நமஸ்தல் பிரணாமே சமஸ்தல் பிரணாசே கஞ்சல நாமே சமஸ்தல் நிவாசே நிகாம் விபூதே சமஸ்தல் சுரூபே குகர்ம பிரணாசி சுதர்ம விபூதே சதா சச்சிதானந்த சதரம் பிரணாசி கிரீமல் குருந்தா சமஸ்தல் நிவாசி ஜாய விபூதே கஜாய கனிமே அரியங்கரியங் கிரீமல் ரீமே